0: இப்பக்கு டாக்டர் ஆசிப் அஹமத் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர் யூசுப் கார்டியாலஜிஸ்ட், டாக்டர் சாஹிப்ஜாதா அப்துல் பாசித் ஜெர்னல் சர்ஜன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் முகமது ஜுபேர் பஷீர் நியூரோலஜிஸ்ட், என்னிதரகுனு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், ஆர்த்தோபேடிக் சர்ஜன் டாக்டர் முகமது நிகாஷ், ஜெர்னல் சர்ஜன் டாக்டர் ஃபேசல் ஜியா, அப்ளாஸ்டிக் சர்ஜன் லேடி டாக்டர் ஷகுஃப்தா தாரிக் ஷஹாபா மோஜுத்வி, ஜமும் சஹூலியாத் இன் ஐசியு ஜனித மாஷுமான தபார திசிஷோ சஹூலத், ஈகோ, ECG, எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், லெபார்ட்ரி, பார்மேசி, ஆபரேஷன் தியேட்டர், அவுலேபர் ரூம், த மரிசான லபாரா ஸ்பெஷல் கம்ரே, த ரேடியோ தில்பர் புவாஸ்தா ராத்குன் கி பேஷண்ட் தபாரா ஆபரேஷன், லெபார்ட்ரே, ஓ மெடிசன் பாந்தே 10% நவாலா 33% போரி டிஸ்கவுண்ட் ஹும் மோஜுத் தே. பதா, புக்துன்ஹா மெடிக்கல் சென்டர், நிஸ் பாச்சா கான் மெடிக்கல் காம்ப்ளெக்ஸ், ஷா மன்சூர், சவாபி. டெலிஃபோன் நம்பர் 09382801129, மொபைல் நம்பர் 03032968658.
1: ये है एक दुनिया इल्म अमल की, यहाँ पर नया दिन सिखाता है कुछ नया, यकीन के साथ, जिम्मेदारी के साथ आगे बढ़ने की लगन जगा रहा है. The Qadi Azam Group of Schools and Colleges, Khyber Pakhtunkhwa. Activities based learning par mabni jadid nizam-e-taleem, central examination system, tafreehi aur malumati tours aur ilm-o-amal ka ek munazzam marboot taleemi mahol. 200 se zyada talaba aur talibat ke liye is saal bhi merit scholarship test barai first year ka inqaad 5 July 2026 ko tamam campuses mein hoga. Aaiye aur apne bachchon ke kamyab kal ka danishmandana faisla aaj kijiye. Hamare campuses Hakimabad Naushehra, Bagh Iram Mardan, Shergarh Mardan, Sawabi, Zaida aur Maini Chowk Kotha, ya head office ke number 09382801103 par raabta kar sakte hain.
2: Maveli male da Sharjana Kali Ravda
3: zo usta kalu da para Sharjita singalar shama.
2: Oho, Pamina Bazaar, Dubai ki da Sharja Jewelers dukaan de. Chattachi da Dubai aur da Sharja tole variety maujood da.
3: Nu da sewaya kana.
2: Sharja Jewelers. Proprietor, Zeb Brothers, phone 09382732 65.
0: Dupi Medical Care Center. Dupi Medical Care Center ke wa Dr. Shehbaz Khan, Cardiologist and Medical Specialist, Namazigar Salur Nawakhla, Tarmakham Atopuri Nasti, Chuti the Jume Poris, Dr. Wasim Heather Tanuli, Orthopedic and Spine Surgeon, the Itwar Poris, No Nawakhla, Tarmazigar Salur Puri, Dr. Memuna Amir, Gynecologist, the Itwar Poris, Sahar Dano Nawakhla, Tarmazigar Salur Puri, Dr. Samina Bibi, Physiotherapist, the Hafi of Itwar Poris, the Sahar Novajo Nawakhla, Tarmazigar Salur Puri, Dr. Shehzad, Physiotherapist, therapist the ji odetwar poris mazigar salur baj kham ato bajo puri odi sarasara dr imad zaman se sugar specialist wa the jumirat poris sahar dano bajo na wakla tar mazigar salur bajo puri upidi kavi 24 ghante service labor room medical store ultrasound echo ecg generator sahulat aur patient medical wards no pata ya sate 2p medical care center ayas plaza zara mele lar 2p mobile number 03536668 28 78, dwem number de 03364448588.
4: Welcome to FM 94, broadcasting live from Swabi from 5 a.m. to 1 a.m.